0: ஸ்ரீ சதகுரு சுவாமி மாதவனாஞ்சி பகவான் கீ ஜெய். விஸ்வகுரு ஸ்ரீ சுவாமி மகேஸ்வரனாஞ்சி குரு தேவா கீ ஜெய்.
1: Hari Om, ja by som vás chcela len poprosiť, keď sa vraciate od Vishvaguruji, aby ste neprechádzali popred kamery. Nekrižujte popred kamery, kľudne choďte poza Swamijiho. I would like to ask you, when you return to your place, please don't cross, don't walk in front of the cameras. You don't hesitate to go behind Vishvaguruji. Thank you. Ďakujem. Yeah.